ஜாகிட்ல வைத்தா தாலா இல்லடிய வைத்தா தாலா நல்ல பேர் வைத்தா தாலா பாத்துக்கு வைத்தா தாலா அஜிஞாடே வைத்தா தாலா ஐடிய வைத்தா தாலா ஏ குப்னும் வைத்தா தாலா மூராலா வைத்தா தாலா காக்கு போல வைத்தாலா இல்லை தகுமாய் வைத்தா தாலா.